0: அவன் போனா போது விட்டு பொறுக்கி பயன் போலக்குது. நம்ம வேலையை பாப்பாவா. அக்கா தலைப்பு செய்தி வாசிக்கிறது கிருஜ் அக்கா கோமலா. மாமா
1: ஒரே ஒரு கிராமத்துல ஒரே ஒரு கல்லு கடை.